0: நாடகம் செய்திகளிடம் பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்,
2: இங்கிலீஷ் ஃபார் மைக்ரன்ஸ்,
3: விமன்ஸ் வாய்ஸஸ்,
4: புக்ஸ் அண்ட் பியாண்ட்,
5: ஸ்ட்ரீட் சயின்ஸ்
6: அண்ட் ஹீப்ஸ் மோர். Not only is every show on Planet FM available for 4 weeks after broadcast, many have archives packed with essential information. Information about mental health and wellness on Take It From Us and Siama Pacifica Health, about support for elders on Senior Focus, about books, art, gardening, philosophical discussions, festivals, even English language lessons. Libraries of podcasts that you can stream and share. Go to planetaudio.org.nz, search for your favourite program, and if there's an archive button, get clicking.